ஜாகிட்டு ஓய் ஓய் தாத்தாலா இல்லடியே ஓய் தாத்தாலா நல்ல பேர் ஓய் தாத்தாலா பாட்டுக்கு ஓய் தாத்தாலா அஜிஞாடே ஓய் தாத்தாலா ஓய் குடையே